0: ஹலோ, ஹாய், நமஸ்கார, அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டுள்ளாரு, இது ரேடி சாருங்கும் 07.8 FM, அரங்கரங்கரோ ஜீவனா. எல்லாரும் ஒன்னைத்து ஒட்டைத்து முன்றோ ஏகைக்க விசேஷ நேர பிரசாரத்த காரியக்கிரமே இது மைக்கல் தபல்கா காரியக்கிரம. ஸோ எப்போ மைக்கல் தபல்கா காரியக்கிரமத்தில் வேறு வேறு பிஸியை தொட்டுக்கு, வேறு வேறு விசாரங்கள் ஒட்டுக்கு, வேறு வேறு மாஹித்தியங்கள் ஒட்டுக்கு கூட நாங்கள் முண்டியோண்டு கூட வந்தோட்டிக்கிறேன். ஸோ அதே போலமே சோத்திரங்களே, இண்டத்த காரியக்கிரமத்திலுக்குரிய விசாரங்க மாஹித்திங்க கூட நான் சொல்லணும். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் எந்திரிச்சு இருந்துட்டு கனெக்டாக எங்கே இப்பறத்துக்கு பந்தோட்டுள்ளங்கத்தோக்குரிய அபராத பிரகரணம், சைபர் அபராத பிரகரணத்திலும் கூட கர்நாடக ஜண்டாமத்த ஸ்தானத்தில் உண்டுண்டாய் எங்கு நாங்களே நடுலும், நாங்களே சுத்துமுத்தலும், நாங்களே பரிச்சித்தரலு, நாங்களே ஸ்னேகித்த மாறலு, நாங்களே செங்காய் மாறலு, நாங்களே குடும்பத்தில் எத்தனமோ இங்கத்த ஒரு சைபர் அபராத பிரகரணம் நடந்துட்டே இருக்கிறேன். ஸோ அது கொரிய ஜாகிரத்திலே அறிவுரை குறத்தாயிட்டிக்கும், ஜாகிரதை உண்டாக்குறதுல ஓடமாக தப்பியுண்டுள்ளதாயிட்டிக்கும், அதுவும் அதில் பற்றிய சரியாய மாஹித்தி இல்லாண்டாயிட்டிக்கும். ஸோ இங்கத்தது எத்தனமாக காரணங்கள் கூட அதுக்கு சம்மந்தப்பட்டது நமக்கு நோக்கு கூட கேட்டுறேன். கர்நாடகத்தில் ஜண்டாமத்தை ஸ்தானம் சேர்ந்துட்டு கரண்டாயும் இதிலும் ஹையஸ்ட் இது நாங்கள் மைக்காலத்தை இபாகத்திலும் கூட நமக்கு ஹையஸ்ட் மட்டத்தில் நமக்கு நோக்கு சாத்திய ஆயோண்டுள்ளதாயிட்டிக்கிறேன். எத்தனமாக பிரகரணம் வேற வேற ரூபத்தில் இனியும் கூட இத்தியர்த்தாவுக்கு பாக்கி உள்ளதாயிட்டிக்கிறேன். எத்தனமா பிரகரணத்துக்கு பைசா காசு உடல்ல மோசத்துக்கு உலகிறேன். ஸோ அதில் ரிட்டர்ன் கிட்டுறதிலும் கூட இன்றும் கூட மீனாமேஷ ஆயோண்டுண்டு. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டங்கிட்ட கேஸுங்க அதே போலமே உண்டு. அது ஏதும் கூட அங்கே கைக்கு வந்து கிட்டோன்ட்டு இல்லை சொல்கிறேங்க ஒரு பேஜாரு கூட பிரத்தி ஒரு ஆள்கிட்டவும் கூட உண்டு. ஸோ இது எந்த சேர்ந்துட்டுக்கிறேன்டா எங்கு கண்டித்தமாயிட்டு இங்கத்துக்குரிய விஷயத்தில் ஜாகிரதை உண்டாக்குறது, அறிவு உண்டாக்குறது. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் கூட இதுக்கிறேன். ஸோ இது நாங்கள் கேவல ஒரு சீமித்தமாயிட்டு நாங்கள் நோக்க குத்திக்கிறேன். என் சேர்ந்துட்டா எங்கு ஒரு பிரகரணம் அது வேறு வேறு ரூபத்தில் ஆ பிரகரணம் போண்டங்கத்த சாத்தியத்தை கூட இருக்கிறேன். இப்போ நோக்கரு சைபர் அபராத தேசத்திலும் வேறு வேறு நாலு நாள் தக்கத்த வருஷத்துக்கு வருஷத்துக்கு சைபர் அபராதங்க ஜாஸ்தியாகிட்டோம் உள்ளோம். அதுலாண்டி கொரடியாயின்ட்டு கூட இல்லை, ஜாஸ்தியாயின் இப்போ எஜுகேட்டட் எந்திருண்டா, எஜுகேஷன் கொடுக்கறது எந்திருண்டா, மக்கள்கிட்டும் வெள்ளங்கள்ட்டும் இப்போ பில்லு மட்டத்தில் ஆயின்ட்டு. எத்தனமா வாட்ஸ்அப் ரீல் நாங்கள் நோக்கிண்டிக்கிறா, அதே போலமே இன்ஸ்டாகிராம் அதிலும் கூட ரீல்ஸ் நோக்கிண்டிக்கிறா, ஃபேஸ்புக் ரீல்ஸ் நோக்கிண்டிக்கிறா, ஃபேஸ்புக்கில் எத்தனமா அது மாதிரி ஆக்டிவ் ஆகிக்கிறாரு. அதில் எல்லாம் கூட விசாரங்க வந்தோன்ட்டே இருக்கிற இங்கே இங்கே பக்கிய அறிவு உண்டாக்குறங்கத்தோ மாஹித்திங்க கூட வந்தோன்ட்டிக்கிறு. பட் அங்கே மாஹித்தி கண்டப்போ நாங்கள் ஸ்கிப் ஆக்கித்து போடுற. ஸோ இதுவும் கூட வெறி பெல் ஒரு ப்ராப்ளம் கூட இதுக்கிறேன். ஸ்கிப் ஆக்கிறது அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டித்தமாயிட்டுமல்ல, ஸ்கிப் ஆக்கான்ட்டிக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்கிப் ஆக்கான்ட்டு அதில் பற்றிய மாஹித்தி தெரிஞ்சோன்றது, அதில் பற்றிய மாஹித்தி எடுத்தோன்றது அது வெரி இம்பார்ட்டண்ட் கூட இதுக்கிறேன். இங்கேந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நோக்கோக்கு சாத்தியம் வரும். ஸோ எத்தனமா ஷேக்கடா 70% இருக்கிற எத்தனமா பிரகரணங்கள் கூட கேவல வஞ்சனர உத்தேசத்தில் கொண்டு தைட்டிக்கிறேன். டிஜிட்டல் இனியும் கூட ஜாஸ்தி ஆகிட்டு போய போலமே நாங்களே நடுவு சிற்சிறிய மட்டத்தில் அது கொந்தாவத்து ரூபத்தில் குறை குறைய இங்கேந்த வஞ்சனங்கள் கூட நடந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ அது கொண்டு எங்கெந்த பிரகரணம் ஜாஸ்தியாக படோகுத்தீரா நாங்கள் நாங்கள் உலகத்தில் அதில் பற்றிய அறிவு உண்டாக்குறது வெரி இம்பார்ட்டண்ட்டாக தேய்க்கிறேன். ஏதாவது ஒரு PDF ரூபத்தில் ஏதாவது ஒரு அன்னோன் பர்சன் அவட மெசேஜ் வந்துட்டுக்கே அதில் அப்பவுமே பிளாக் ஆக்கிட்டு போடுவார். நீங்கள் குந்திக்கிற இங்கேந்து இங்கேந்த ஒரு ஆள் கால் ஆக்கிட்டுக்கிற பரிச்சை தரல, ஸ்னேகி தரல, ஆராயும் ஒரு பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்டது அத்தவா இன்னித்தர வேறு வேறு காரணத்துக்கு சம்மந்தப்பட்டது நான் ஒரு PDF ஃபைல் கருத்துறேன்ட்டு சேர்ந்து ஆராயங்கு கால் ஆக்கி தந்தேன்ட்டாங்க. அது ஓகே, அது நீங்கள் ஆக்செப்ட் ஆக்க. பட் அன்னோன் பர்சன்ல ஆறும் எந்திர குந்தில்ல, ஆறும் கால் ஆக்கியதில்ல, ஆறு எதிர பக்கிய PDF ஃபைல் கர்த்தரண்டு செந்து நீங்கள்ட்ட செந்தில்ல. பட் எங்கும் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு அன்னோன் நம்பரில் ஒரு PDF ஃபைல் காண்டு அப்பெந்திரா குன்னு சேர்ந்துட்டுக்கிறேன்டா எங்கு அதிரே அவடமே பிளாக் ஆக்கியது வைக்கிறது. ஆ அன்னோன் நம்பர் ஆறுன்ட்டு நீங்கள் குந்தில்ல, ஈ PDF எந்தக்கு கர்த்திராருன்னு சேர்ந்து நீங்கள் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ நீங்கள் ஒரு உத்வேகத்தில் அதுவா ஏதாவது ஒரு குதூகலத்தில் அனுமானத்தில் நீங்கள் அதில் PDF ஃபைல் ஓப்பன் ஆக்கிட்டு கரண்டாங்க நீங்கள் பேங்க்கில் உள்ளங்கித்த பைசா எல்லாம் கூட மாயா. ஸோ எங்கத்ததை டிகிரி இப்போறதுக்கு ஒரு ட்ரெண்ட் சைபர் அபராத பிரகரணம் வேறு வேறு நம்மத்திலங்கு நோக்கோ கிட்டிரு. ஸோ அதிலும் கூட இது ஒன்றும் PDF ஃபைல் கருத்துரும் அதுவா இன்னித்தர வேறு வேறு ஸ்கேன் அது இதெல்லாம்ட்ட கருத்துரும். ஸோ இங்கத்தது ரூபத்தில் கூட இன்று அபராதம் ஜாஸ்தி ஆகிட்டு. ஸோ அப்போ நீங்கள் குந்தில்லாத ஒரு பர்சன் ஏதா ஒரு PDF ஃபைல் கருத்திரு இதில் லிங்காக்கு சொந்தோன்ட்டு உண்டுச்சுன்னு டயங்கு நீங்கள் அதில் பிளாக் ஆக்கியது வைக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். பிளாக் ஆக்கியது வைக்கணும் அவர் நீங்கள் அவடே. அப்போ நீங்கள் அதில் ஒத்த பாயிண்ட் கரெக்டாக அது நீங்கள் புட்டது. அப்போ ஈ குறைய விசாரத்தில் சிறிய விஷயத்தில் கூட நாங்கள் நிர்லக்ஷ ஆக்காண்டு போயிட்டேன். என் சேர்ந்தேங்கேயும் இப்போத்த பிஸி லைஃப் எங்கே இது போயிருச்சுன்னு கரெக்டாக எங்கே சிறிய விஷயத்தில் நாங்கள் நிர்லக்ஷ ஆக்கிட்டோம்ல, வெளி வெளில விஷயத்துக்கு கவனம் கொடுத்தோன்ல. இது இங்கே நான் உகுத்திறேன். சிறிய ஈ நிர்லக்ஷாக்கிரங்கத்துக்குரிய எந்திரல்ல விசாரங்க உண்ட. ஸோ அதில் கிராப் வைத்து பிடிச்சோன்ட்டுள்ள அங்கே மெய் ஹேக்கர்ஸ் மார் அங்கே ஈ சிறிய இப்போ ஃபேஸ்புக்லேயும் ஏதாவது ஒரு அன்னோ நம்பர்லேயும் ஏதாவது ஒரு பெண்ணுரே அக்கௌண்ட்லும் ஒருத்தன் ஆணுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுற, ஹாய் ஊட்ட மாடிதுரா திண்டி ஆயிட்டா அது ஏதுன்ட்டு சேர்ந்து நீங்கள் மெசேஜ் இட்டுண்டு போண்டாரு. ஸோ அப்போ சடனாக இது அங்கே எந்திரமாக ஒரு லிங்க்கு கருத்துறாரு. ஸோ அதில் நீங்கள் சடனாக இது எந்திரமாக ஐடி கொண்டு சேர்ந்து நீங்கள் ஒத்தி போண்டாரு. நீங்கள் இல்லை பேங்க்குள்ளும் கேத்த பைசமாயா? ஸோ இதே ஐடிக்கிற இப்போ ஆயோன்ட்டுள்ள ஒருவேளை நீங்கள் ஆ பர்சன் ஆறி எந்திர ஏதுன்ட்டு நீங்கள் குந்தி இல்லை, நீங்கள் அப்படி ஸ்கிப் ஆக்கியத்து போட்டுறது வெரி இம்பார்ட்டண்ட். என்ச்சந்தன்ட்டாங்க இப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாத்துக்கெலாம் ஏதோ ஒரு அபரிச்சித்த ஒரு வக்தி நாங்கள்கிட்ட ஒரு க்ளோஸ் ஆகிட்டுள்ளோன்ட்டு சேர்ந்துட்டு கரெக்டாக நாங்கள் சொம்ம ஜாகிரத ஆகிறோம் உண்டு ஆகுறங்கத்த ஒரு சாஜரி ஏட்டிக்கு இப்போ காண்டோம். ஒருவேளை நீங்கள் அங்கே ட்ராப்புக்கு உலகைத்து போயிட்டு கரெக்டாக நீங்களை ஃபேஸ்புக்கு கூட ஹேக் ஆகிறோம், நீங்களை சோஷியல் மீடியா எதுலெல்லாம் நீங்கள் காரியாச்சரிசியோண்டிக்கிறாரோ அதுவும் கூட ஹேக் ஆகிறோம். ஸோ ஈ ரூபத்தில் ஹேக் ஆகிட்டு போண்டு இங்கே ஹேக் ஆகிட்டேங்கு நீங்கள் முன்னல் போகலங்கத்த வே வெரி இல்லை சேர்த்து நீங்கள் காண்டு நீங்கள் காண்டமே இல்லை. ஸோ இங்கே எத்தனமாக உதாரணங்க கூட பிரகரணங்க கூட இப்பறத்துக்கு நமக்கு நோக்கிட்டு ஆயங்கும் சொன்னோன்ட்டுள்ள கர்நாடக ஜெண்டாமத்து ஸ்தான சைபர் அபராத பிரகரணத்தில் எல்லா விஷயத்திலும் சாம்ஸ்கிருத்திகமாயிட்டும் ஆ விஷயத்திலும் ஈ விஷயத்தில் கர்நாடக முன்னல் போயோன்ட்டு பட் கர்நாடக பெறவு போயோன்ட்டுண்டா எந்திரென்ட்டு குந்தாயோன்ட்டு இல்லை. சைபர் அபராத பிரகரண அத்தனை மட்டத்துக்கு போண்டுண்டு கனட்டாயிஞ்சு கர்நாடகத்துக்கு ஜெண்டாமத்து ஸ்தானம் கிட்டுருன்ட்டாயங்கு திலுவலிக்கு நாங்கள் ஆக்கியோன்ட்டுள்ளங்கேத்தோ தப்புங்க ஆயிட்டிக்கிறேன். திலுவலிக்கு உள்ளங்கும் கூட ஆக்கியோன்ட்டுள்ளங்கேத்தோ தப்புங்க ஆயிட்டிக்கிறேன். ஸோ இது நாங்கள் அர்த்தாக்கணும். திலுவலிக்கு இன்த்தும் நாங்கள் எந்திர தப்பாக்கியோன்ட்டுள்ள
1: அறிவு இல்லைன்ட்டு.

2005 ரிசெசன் சென்னை 2005 ஆர்த்திக் கம்பெனி சென்னை மார்க்கெட்டில் வியாபார உபகரணங்கள்

நிப்பாட்டிட்டு போடுறாரு. ஆல்மாரி எப்போ வஸ்துங்களை எடுத்தோன்ட்டில்லே, அது கொண்டு கம்பெனிக்கு கூட லாபம் வந்துடல. லாபம் இல்லாதப்ப கம்பெனி எந்த ஆக்கிறது சேர்ந்துட்டாங்க. தண்டே சொரத்தில் உள்ளங்கித்த உத்தியோகி மாறுடே சொரத்தில் நின்றுத்து ஏற்று போடுறோம். ஐடி லே ஆஃப்ஸ் அத்தவா கம்பெனி முச்சோண்டு போன்றோம். இது எந்த காயன்ட்டு சேர்ந்துட்டுக்கனட்டா யுத்தங்காயொண்டிக்கிற சாங்கிரமிக்க ரோக கோவிட் போலத்துக்குரிய சாங்கிரமிக்க ரோக பந்தெங்கு அத்தவா பேங்குங்களோ விவகாரம் எந்திரண்ட அது தச்சப்பா இங்கே ஒரு ஸ்தித்தி பண்ணத்து போன்றோம். அப்போ ஹணதுபரை சேர்ந்துட்டுக்கனட்டா சொர இக்கிற கையில் கையில் பைசும் கூட இருக்கிற அயங்க மார்க்கெட்டில் விலங்க விபரீத ஜாஸ்தி ஆகியப்போ ஈ ரூபத்தில் இன்ஃப்ளேஷன் ஆயிட்டு போன்றோம். மார்க்கெட்டில் வஸ்துங்க இருக்கிற அயங்க ஆல்மரட கையில் சொர பைசா இல்லாதப்ப ஆர்த்திக முக்கட்டு இதர ஸ்தித்தி இதாயிட்டு போன்றோம். ஸோ அப்போ வைய்க்திக மட்டத்தில் நாங்கள் எந்த இதுகெல்லாம் பரிகாரம் ஆக்கான்ட்டு சேர்ந்துட்டா எங்க சேவிங்ஸ் ஆக்கணும். அத்தரைக்கு அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பிரத்யேகமாகத்து வைக்கணும். துருத்து நிதி எமர்ஜென்சி ஃபண்டுன்ட்டு நாங்கள் வைக்கணும். அவரு அகத்தியத்தவ அனகத்திய கர்ச்சங்களை விங்கடனை ஆக்கணும். அவர் என்ச்சதுன்ட்டா எங்கள் இன்சூரன்ஸா ஃபுட்டா பாடிகமா இதுக்கு தக்கந்தே நாங்கள் அகத்திய கர்ச்சுக்கு மாத்திர ஆதித்த கொடுக்கணும். அவரு ஷோக்கிகாயிட்டு துபாரி கேஜெட்டுக்கு பேனாயித்து அனகத்திய பிரயாண தாத்காலிகமாயிட்டு நாங்கள் முந்தூடணும். அவரு கிரெடிட் கார்டு பலசித்து வட்டி பாவத்தி செய்யுறது ஜாஸ்தி வட்டி தரத்தில் நினைத்து லைஃப் ஸ்டைல் லோன் அதெல்லாம் எடுத்தோண்டிக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் நிப்பாட்டணும். அவரு ஸோ இது எல்லாம் கூட நமக்கு ஈ ஒரு விசாரத்தில் நமக்கு நோக்கு சாத்திய ஆகுறது இடிக்கிற. அப்போ இங்கத்தக்கூடிய விசாரத்தில் நாங்கள் ஆலோசனைக்கணும். இதெல்லாம் ஆல்மாரி எதிர்சியோன்ட்டுள்ளங்கத்தக்கூடிய விசாரங்க இதுக்கு நான் எந்துக்கு ஆர்த்திக முக்கட்டு ஹணதுபரத்தை விஷயத்தை சென்னைங்கு ஆல்மாரோட கையில் இன்று சொர இல்லை பைசம் இல்லை. இது பில்லு மட்டத்தில் ஒரு எதிர்சியோன்ட்டுள்ளங்கத்த ஒரு சமஸ்யங்க கூட இதுக்கிற. அப்போ பைசா உண்டாகுறன்ற கன்னடாங்கு சொர வேணும். சொர இருந்தங்கு பைசைக்கிற பைசா இருந்தன்ற கன்னடாங்கு மார்க்கெட்டுக்கு அதுக்கு இது கண்டத்தில் பைசா எடுத்துட்டு ஆல்மார அங்கே அகத்திய சாமானன்ட்டு எடுக்கிறாரு. அப்போ கம்பெனிக்கு கூட லாபம் உண்டு அல்லே. ஸோ இருப்பத்தில் ஆயோன்ட்டு போண்டோம். அது ஒரு செயின் சிஸ்டம் போல. பட் ஆயங்க இப்போ சொரத்துக்கு பாரி குறடும். கொரிய மூத்து சொர இக்கிறு அவுட விட சொர உண்டு கொரிய விசாரங்க இக்கிற ஆயங்க அதிர பக்கி ஆல்மாரு அவுட விடக எந்திர தெரிப்பாட்டுறங்கத்தோ எத்துப்பாட்டுறங்கத்தோ சொர பண்ணி கூட ஆக்கியோண்டிக்கல. அது கொண்டு தூக்குறியாளுக்கு கிட்டுறங்கத்தோ ஜாபும் கூட கிட்டான்ட்டு போண்டோம். ஸோ இங்கிறது ஆயிட்டுக்கிறது. அப்போ எல்லா விசார தொட்டுக்கு நாங்கள் கவன ஹரிசனும் சொல்கிறீங்கத்தோ ஒரு பிசிய நோக்க எங்கே நல்லா முன்னொருத்த நாளெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டங்கிதோ குறைய யோசனை பண்டுன்ட்டு உண்டு. கராவளிக்கு ஒரு பில்ல மட்டத்தில் ஒரு லாபம் இருத்தம் பண்ணங்கத்தோ குறைய சொரப்பணியெல்லாம் ஆவருண்டு சொல்கிறங்கத்தோ ஒரு பரவசை பெறத்துக்கு ராஜகாரணி மாறு கூற சொன்னுட்டுள்ளார். முன்னொருத்த நாளுக்கு எந்திரா ஒரு ஏதாவது நோக்க. ஸோ அப்போ கராவளி பாகத்தில் ஒரு பில்லு ஒரு மட்டத்தில் ஒரு எல்லாரும் கூட குசி பண்ணுறங்கத்தோ குறைய யோஜனை வரும்ட்டு கூட நானும் கூட பாவிசியோன்ட்டுள்ளேன். அதெல்லாம் பந்துட்டு கனட்டாங்க கண்டித்தமாயிட்டு உண்டு. பிரதி ஒரு வக்தியும் கூட ஒரு பில்ல மட்டத்தில் போகணும்னு சொல்கிறேங்க இது ஒரு விசாரம். ஓகே ஸ்ரோத்ரங்களே, இது இண்டத்த மைக்காலத்து பழக்க காரியக்கிரம குறியால் மெசேஜ் அது இதெல்லாம் ஆக்கிட்டு உள்ளார். நீங்களே காரியக்கிரம கேட்டுன்ட்டு இல்லான்ட்டு சந்து நோக்கா ஓடமா தாந்திரி கடைச்சனை உண்டாயிரான்ட்டு எந்த ரெண்டு குத்தில கேட்டுண்டிக்கிறோம். இது ரேடியோ சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன.

உடுப்பிரும் ஆ இட்லி வடைக்கு கொதிக்கிற மனசு, காலி தோசைக்கு கார்நாடு ஃபேமஸ், நீர் தோசைக்கு நிர்மார்க ஃபேமஸ்.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை